0: Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Amazon Music.
3: சூக்பாக்கி ஃபிலே மேங்கோ ஃபெஸ்டிவலிலே மர்சா ஹாலில் வன் ஜன திரக்கு.
4: இந்தியன் எம்பசி ஒருக்குத இந்தியன் மேங்கோ எக்ஸிபிஷனே பாகமாய் மர்சையுடைய ஸ்டாலில் வைவித்தியமார்ந்த மாங்குகளுடைய மேளம். மேங்கோ உற்பத்தங்கள் பிரீமியம் இந்தியன் மேங்கோஸ் தொடங்கி மர்சா ஸ்டாலில் எத்தியால் ஒரு மாவின் சுவட்டில் எத்திய ஃபீல் கிட்டும். கன்னி மாங்க முதல் மாம்பழம் வரையுள்ள ருச்சியுடைய நீண்ட நிர நீங்களே காத்திருக்கிறது.
3: சூக்பாக்கி ஃபிலே ஈஸ்டர்ன் ஸ்கொயரில் வைகுநேரம் 4 மணி முதல் ராத்திரி 10 மணி வரை ஜூன் 27 வரை.
4: மர்சா, பி ஃப்ரெஷ், பி யூ.

0: சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: This is
1: Radio Suno 91.7 FM,
0: Qatar's happiness frequency.
2: Now available on
3: Uridu TV channel number 911.
4: காரில் கயறும்போ ஆபீஸில் போகும்போ ஸ்கூல் பஸ்ல் திமிர்க்கும்போ கேட்டு கேட்டு கூட்டு கூடும் சவாரி மார்னிங் சவாரி
0: மார்னிங் சவாரி இது நம்முட சவாரி ஞாயர் முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல்
4: மார்னிங் சவாரி
5: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
6: brought to you by ஈ அவதி காலத்து நீங்களுடைய பிரியப்பட்டவர்க்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அலங்கில் பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது
7: in association with
8: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
9: Naseem healthcare Naseem surgical and medical center Searing Road healthy smiles anytime for more information call 4411133
10: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop
11: just feel like you
12: Hi
13: guys this is Nikki Galrani here
14: you are listening to
13: Radio Suno 91.7 FM Ketu ketu kootu kooda
15: Radio Suno 91.7